0: கையில காப்பு காதல கிடக்கேன், எப்படியா உள்ள கூட்டு போறது, பெரிய தொல்லையா போச்சையா?
1: எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருங்க.
2: பேசாம இவன் மார்வாடி அடையில அடகு வச்சிருவான்.
1: அப்படின்னா வேண்டாம்.
2: ஓ சப்பான சுத்தி காட்டு.
0: இப்படி ஒரு கோட்டு, ஒரு செருப்பு, இதோட ஒரு டை, இதோட கூட்டு இங்க அலைஞ்சேன், என் மான மரியாதை எல்லாம் போயிரும். ஆள விடு சாமி.
2: இதோட அஞ்சாவது தடவை எழுத்துட்டேன், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத,
0: நான் சொல்றத கேளியா. இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன், இங்க வந்துரு. போகும் போது நான் ஜப்பான் கூட்டு போறேன்.
2: அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சேடா.
0: உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு, இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம்.
2: பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு.
1: சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது.
3: ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது. அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா,
2: முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா. அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க அக்கா. அக்கா ஐயா, தம்பி தம்பி, ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பொண்டாட்டி
4: நீ பார்த்தா சொல்லு, என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய
5: பாத்தீங்களா? இந்த சப்பானு நாட்டுக்குள்ள
4: என் பொஞ்சாதிய பார்த்து பூட்ட, இந்த சப்பானு ஊருக்குள்ள
5: ஆடிக்கிது குளிரு.

0: மார்னிங்.
1: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
2: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
0: டேய் நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூ போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்தீங்க.
3: ஆமா புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை பொது இடம். சரி புது இடம் உன் வைஃபைய மறந்துடும்
3: பாத்துக்கோங்க.
0: என் பொண்டாட்டிய மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலேயே இருந்து செஞ்சிருக்க மாட்டேனா? ஐம் கோயிங்.
2: இரு சும்மா தலையிட்ட பாப்பிடுறோம்.
1: என்ன
0: என்னமோ இடிக்கிறே.
5: கொஞ்சம்
4: ஏற்காடு
5: இவர் பெங்களூர் இருக்கிறார்.
3: அதுக்கு தான் காலம் இருந்துது.
5: ஓ எல்லாரும் ஆத்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களை தவிர ஏன்னா வைஃப் பிரிஞ்சிருக்காங்க.
0: அப்பா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவார். அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது இவங்க வைஃப் கிட்ட எல்லாம் இவங்க போய் சொன்னாதானே நான் என் வைஃப் கிட்ட போய் சொல்ல முடியும்.
5: குழப்பமா இருக்க.
0: உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. சொல்றேன், இப்ப என்னுடைய வைஃப் கிட்ட ஏன்டா பின்னாடி வரீங்க?
1: ஒரு கம்பெனிக்கு வேண்டா, நீயே பேசு. ஓகே கம் ஆன்.
0: எங்க விட்ட?
5: இங்க.
0: இல்ல இல்ல இல்ல,
5: இங்க தானே.
0: இங்க இப்ப என் வைஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
5: நான் எப்படி சொல்ல முடியும்?
0: உங்களாலே சொல்ல முடியல. அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விழுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
5: அஞ்சு பேர்
0: இல்ல என்ன சேர்க்காதீங்க. என் வைஃப் தானே பிரிஞ்சு போனதே.
5: அப்ப ஆறு பேர்.
6: ஆறாரு
5: நான் தான். உங்க வைஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா, வயசான காலத்தை ஏன் சமப்பறையில்
5: மாப்பிள? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க.
2: சாரி மாமா, கார்ல இடமே இல்ல.
5: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீ கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோம்.
3: இருக்கு.
5: என்னது, நான் மாத்திரம் போயிட்டு இருக்கேன், நீங்க டாடா காட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போறேன், வாங்க. சின்ன வயசுல நானும் பிகில் அடிப்பேன், ரொம்ப நன்னா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
3: உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
5: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
0: யார் என்ன? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
5: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
2: உங்களை டிராப் எடுத்துக்குதான்.
0: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும், என்னடா அது, மலை மேல
2: செம்மன் குண்டி.
5: செம்மன் குண்டியா?
0: ஐயா
5: அது சிக்மங்களூர் பக்கத்துல தான் இருக்கு.
0: இருக்குது இல்ல?
5: ஆமா, இதுவரைக்கும் சொல்லவே இல்லை.
0: அது தோணல.
5: தோணலையா?
0: உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிற.
5: ஆத்துக்காரி என்ன பண்றா?
0: அவ ஒண்ணும் பண்ணல பாவம். அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
5: ஓ நன்னா பண்ணுவாளோ?
0: பாடுவாங்க, ஆடுவாங்க.
5: ஓ பாடிண்டே ஆடுவாளோ?
0: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: ஆமா விதான் தோத்து வந்துருது. இறங்கிடுங்க, நிக்கு பா.
5: ஓட்டுமே வாசல்லே இறங்கிறேன்.
4: இல்ல நேரா போனா ஹோட்டல் வந்துருமே.
0: இல்ல வேணாங்கற.
5: வேண்டாம் வேணாம். ஹோட்டல் நானே சாப்பிடுறேன். தலையெடுத்த பொண்ணாத்து போய் புண்ணகையால சாப்பிடுறேன். நேர படுங்க. அதான் கெப்பன் குண்டிக்கு போகும்.
6: ஓகே, போட்டி போட்டி
5: திருப்பிடாதே.
0: ஓட்டுறேன்.
5: பாய்.

0: மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு இவரு 200 ரூபாயோட வறுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாடே, ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல.
1: என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்ப்பா.
0: யாரு?
1: உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து
2: கிடப்பேன்?
1: இந்த
0: ஊர்ல காசுக்காக நாட்டை மட்டும் பிரிக்க மாட்டாங்கப்பா. நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதியை பாக்கலாம்.
3: போய் போய் போய் போய் போய்.

0: என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற?
1: சாரி.
0: என்ன சாரி பாவன அன்றாருக்கு? இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு.
1: இடிச்சோன கிர்ற சுத்தன இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம். டீசன்ட்டா முடிச்சிட்டு
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால வந்து மன்னிப்பு கேட்டு கண்ணி எமைக்கிறதுக்கு ஓடி.
1: என்னது
0: என்ன டீசன்ட்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்கிற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஓடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க.
1: ஏன் இங்கே நொறுக்கு?
0: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு
1: லீவை போடு. அதுவா? அது ஒரு டம்மி பீஸ்பா. சரி வா, போலாம். போலாம் செல்வம்.
0: ஒரு மனுஷன் வெளிய போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சர கூட சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
1: யார் ஸ்பீக்கிங்? இதுதான் அவன் ஏரியா?
0: ஆமா,
1: அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற.
0: மணி என்ன?
1: நீயே சொல்லு.
0: இவனு இக்கூட மைண்ட் பண்றானே. மதியம் 3,
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை புலந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச.
1: ஏன் நீ வேணாடி?
0: மத்தியானம் 3 என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான்.
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன். அதை பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா?
2: இங்கதான் எங்கயோ இருக்குது. இரு விசாரிச்சு
1: கேளு.
0: யோ, யாரு அப்படி தெருவு மறுத்து நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்க
1: இதான் தெரு. இப்ப அடி
0: இரியா, யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது?
1: அப்ப யோசி.
0: அங்க பாத்தியா?
1: எங்க?
0: அது என்னது?
1: நீயே சொல்லு.
0: குழந்தைகையா? அது கூட தெரியல உனக்கு.
1: சரி, அதுக்கு என்ன போ?
0: குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான்
1: ஃபைட் பண்றேன்.
0: என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சு பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: ஓ, தூய தமிழ்.
0: ஐயோ, என்ன ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒன்னு செய்வோமா?
0: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
0: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா? ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
0: வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வந்துதான் உடனே சொன்ன இடத்துக்கெல்லாம் அப்ப சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ
3: என்ன
0: அந்த பொம்பளை என்ன?
1: ஆமா, இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்த.
0: வீடு பார்க்க வந்தவன? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அளை வச்சு வடிக்க பாக்குற?
1: சும்மா ஒரு டைம் பாஸ்.
0: டைம் பாஸ்க்கா?
1: ஆமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூட டிராவல் பண்ண. இந்த வீடு
0: எங்க? இந்த பொம்பளை, இந்த மயாய், என் மாமி
3: வாடகை
4: வச்சுக்கிறேன்.

0: இப்ப நீ என்ன பண்ற, இந்த 5 ரூபாய் கொண்டு போற, இரு போய் அவட்ட வாங்கின 4 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாய் வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, உன் கையை டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுறடா,
0: அது ரொம்ப முக்கியம். போப்பா,
2: ஹலோ, என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்.
2: என்னது
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்? ஐயோ, அதுவும் இல்ல, கணக்கை கரெக்ட் பண்ணலாம் வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
2: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது அது காசு உங்க பக்கம் தள்ளி வச்சேன்.
2: 1 ரூபாய் இல்ல, ஸ்டாம்ப் வாங்கிறீங்களா?
1: பரவாயில்ல, கொடுங்க. எங்க நேத்து உங்க தங்கச்சியை பார்த்தேன்.
0: தங்கச்சி எதுக்கு இருக்கிறாமே?
2: என்னது, தங்கச்சியா?
1: ஆமாங்க, உங்க தங்கச்சி தான் பார்த்தேன்.
3: ஹலோ, ஸ்டாம்ப் வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்க? போ,
0: கிளப்பி விட்டானையா.
3: ஒரு கவர் கொடுமா.
1: பாத்தியா?
0: பாத்தேன், இதையும் பாத்தியா, அதுக்கு முன்னால நீ உளர்ன பாரு, அதையும் பாரு. அவ தங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ, மேட்டர் மட்டும் பேசு.
1: அப்ப என்ன பண்றது?
0: என்ன பண்றது? பிடி, இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
1: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் பண்ணல குத்தா?
0: ஐயோ, படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்ட சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ, போடாத, போ.
1: ஓகே,
0: இப்பவே கண்ண கட்டுது.
1: எங்க என்ன, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
0: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
1: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா, எது கூப்பிட்ட?
0: கூப்பிட்டலாம்.
1: நீ தான் இப்படி கமான் கமான்
0: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொன்னப்பா.
1: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன
0: பண்ற? வீட்டுக்கு போவோம். லவ் லவ் லவ். இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
1: 1 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
0: பேச தெரியாதா?
4: இங்கிலாந்து
0: நீ
4: பண்ணிக்கிறேன்.
1: ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், இன்னும் 1 ரூபாய் கூட.
0: நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன்.
4: கண்டினியூவா? இங்கிலாந்துல குயின் எலிசபெத் இருக்காங்க,
0: அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குற. மறுபடியும் எந்திரிச்ச படியா பசங்க.
1: இப்ப இந்த ஸ்டாம்ப்லாம் என்ன பண்றது?
0: இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும்.

0: தான் நீ ஓகே சொல்லு. ஓகே
1: ரொம்ப லேட் ஆயிடுச்சா?
2: இல்லைங்க, வந்து 1 ஹவர் தான்
1: ஆச்சு. ஹாய் குட்டி, வாட்ஸ் யுவர் நேம்?
0: பூஜா.
3: எக்ஸ்கியூஸ் மீ, மீட்டேக்கு எவ்வளோ?
1: என்ன சாப்பிடலாம்?
2: என்ன சாப்பிட்ற இவ? நல்லா இருக்கும் போல
1: இருக்கேன்.
2: ஓகேங்க.
1: டூ கோல்ட் காஃபி.
3: ஓகே மேம், எனிதிங் எல்ஸ்?
0: வெனிலா ஐஸ்கிரீம்.
1: வெனிலா இஸ் போரிங். வில் ஹேவ் ஸ்ட்ராபெரி. ஹா? டூ கோல்ட் காஃபி அண்ட் ஒன் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே?
3: ஓகே.
1: மேக் இட் ஃபாஸ்ட். ஹா?
3: ஷூர் மேம்.
2: இவ்வளோ அழகாக இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே.
1: மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது 2 பேர் தான்.
2: ஓ.
1: என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில் தினேஷன் ஒரு பையன். ஸ்மார்ட்டாக இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான். பட் பிளஸ் டூவில் ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் கார்த்திக், அவன் பேசிகிட்டு இருந்தான்னா நேரம் போகிறதே தெரியாது. நிறைய சுற்றிருக்கோம் பட் லிமிட் க்ராஸ் பண்ணல. ஒரு பீரியடில் ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, ஸோ ஜென்யூனாக பேசி அவாய்ட்
2: பண்ணிட்டேன்.
1: நீங்கள்?
2: அச்சாச்சா, நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க.
1: சும்மா சொல்லாதீங்க, ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க?
2: சீரியஸா தாங்க?
1: உண்மையே சொல்லுங்க.
2: ஆக்சுவலா என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஆனா அது லவ்னா இல்ல பாப்பு. நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணா சுப்புவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்ல அவளை வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்னு கேலி பண்ணுவாங்க. நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அவ கிளாஸ் மாதிரி போயிட்டான்.
1: கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா?
2: 6th ல இருந்து 7th போம்போது அவளை ஏ செக்ஷனுக்கு என்ன பி செக்ஷனுக்கு மாத்திட்டாங்க.
1: 6th டு 7th லையா? இது ஒரு லவ் ஸ்டோரி, இது ஒரு ஃபிளாஷ் பேக் வேறயா? ப்ளீஸ் இட் யா. நான் கோல்ட் காஃபில ஆர்டர் பண்ணேன், ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க?
3: இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க.
1: வாட் நான்சென்ஸ், ஐ ஆர்டர் ஃபார் கோல்ட் காஃபி. ஹவ் டே யூ சேஞ்ச் மை ஆர்டர்?
3: சாரி மேம்.
1: நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க, ஐ நீட் டு டாக் டு ஹிம். ஆர்டர் கேன்சல். இரிட்டேட்டிங்.
2: ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க் யூ.
0: அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட்.
2: என்ன?
0: 1, லேட்டா வந்தா. ஒரு சாரி கேட்டல.
2: ஆமால.
0: 2, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே விட்டை கோல் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரின்னு ஆர்டர் பண்றா.
2: என்ன பொண்ணுங்க மனசு?

0: ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடையலா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா?
1: அண்ணே காஃபி
0: பாடா. என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா?
1: எனக்கு திடீர்னு
2: கல்யாணம் முடிஞ்சு போச்சு.
0: கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. உனக்கு என்னடா வயசு?
1: 14.
0: 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனாவது பொண்ண கட்டின நீ?
1: நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. ஒன்னே ஒன்னு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணே.
0: ஆமாடா,
1: சில தர்த்தரம் பிடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கா?
0: வேலைக்கார முதற்கொண்டு நீ முத்திர கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா.

0: me.
1: பிரமாதமா
2: அப்புறமா அடிச்சுக்கிறீங்க.
3: சார், நீங்க பண்ண படத்துல நான் ரொம்ப விரும்பி
1: பார்த்தேன்.
3: ஒரு மூணு படம் மட்டும் சரியா ஓடலையா சார்?
1: அதுக்கு பல காரணங்கள். நான் இல்ல.
3: நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? ஐயோ பாவம். அதான் சார், உங்களுடைய அடுத்த படமாவது நல்லா ஓடணுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
1: என் அடுத்த படத்தையும் ஃப்ளாப் ஆகிறதுப்பா.
4: கம் கை நாட்டு என்னங்க யஜமா திட்டுங்க? தூக்கி பாரு தூக்கு சட்டிய. அட, அதான் நான் பார்த்தேன். தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா. ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்.
5: தெரிஞ்சு போச்சுன்னா

0: விலகு விலகு எங்கை வெளியே பருது பருது பருது.
1: டே பாடி கத்துக்கலாம், யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுரா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்புடுத்த அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவில யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு.
2: முன்னாடி போவேன்
1: இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே எங்க கூட இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனால அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவம் பொறுத்திருக்கா.
2: உன்னை விட வித்த தெரிஞ்சா நானே வச்சே மூட்டை கட்டி குப்பையில போடுறான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா.
3: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் காலில ஷூ தர போட்டுருக்கேன், இப்படி செருப்பால் அடிப்பேன்?
2: ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா.
3: என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவானே. அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழுப்பி அவனையும் அடிப்பண்டா.
2: அங்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்னா இந்த ஸ்பாட்லயே இவனை
3: ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப கொடுப்பாரு. அண்ணன்
2: செருப்பா கொடுங்க, அண்ணன் செருப்பா கொடுத்துருங்க. ஏய் பாத்தியாடா எனக்கு

0: மட்டும் அண்ணன் செருப்பா
1: குட்டிட்டாங்களா? செருப்பா குடுக்கல.
2: ஐயோ, நான் குடுக்கலா?
0: அப்ப நானா செருப்பு குடுக்க?
2: இல்ல இல்ல, நானா தான்
1: குடுக்க. அவன் கேட்டா குடுக்கலாம்.
0: மாப்பிள்ள, இங்கே பத்தாவா?

0: என்னங்க இவ்வளவு கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
1: சுகிசி இவன் பேசிக்கிட்டு இருந்தார்.
0: உண்மையை சொல்லுங்க.
1: எஃப்டிவில பொண்ணுகள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க.
0: ரொம்ப அவசியம். இந்தாங்க.
1: என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற?
0: இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு.
1: அப்பாடா ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்.
0: பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலைய வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்.
1: எதுக்கு எதுக்கு?
0: என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தமெல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க.
0: இது கூட குறைச்சல இல்ல, போய் மாலை வாங்கிட்டு வாங்க, போங்க.
1: 5 நிமிஷத்துல வந்துடுறேன், மாலையை போட்டுற வேண்டியதான். 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, இதை போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
2: டே நிறுத்துக்கடா நிறுத்துக்கடா நிறுத்துக்கடா, பெரிய மனுஷன் செத்து இருக்கிறான், ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதரா, குத்துக்கடா. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவர் மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா, பூ போற எடுத்துட்டு போங்கடா போங்க போங்கடா போங்க.
0: இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க.
1: என்ன?
0: 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க.
1: புரிஞ்சா? சரி, ரொம்ப உதிருது, சீக்கிரம் போட்டுருவோம்.
0: இதென்ன 1 ரூபாய் காசு?
1: அது நெத்தி காசு போல இருக்கு.
0: நெத்தி காசா?
1: இல்ல, இப்பெல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் கூடவே ஒண்ணு இனாமா தராங்க இல்லையா? ரோஜா மாலை வாங்கும் போது நம்ம லக்குக்கு ஏத்த மாதிரி 5 ரூபாயோ 1 ரூபாயோ அதுல கட்டி தொங்க விடுவாங்களாம். நம்ம நெத்தில எழுதுனது 1 ரூபாய்தான் போல இருக்குது, அதான் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சீக்கிரம் போய் அப்பாவுக்கு மாலையை போட்டலாம். அந்த 1 ரூபாய் அவர் நெத்தியில வச்சு கையில குடுத்துட்டு வந்துடலாம்.
0: சீக்கிரம் வாங்க, மாலை ரொம்ப உதிருதுங்க.
1: உதிர்ந்தா நாரு மாமனாரு.
3: அமுதா மாமி, சும்மா சொல்லப்படாதே, பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார்.
0: பொணத்துக்கு முன்னாடியா?
3: ஆனா பொணத்து கழுத்துல கடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருந்தான் எனக்கு புரியல.
1: ஆஹா, போட்டு விட்டு போறாளே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதானே போடணும், அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டலாமே. என்ன எடுக்கிறேன் பேசி முடிவு பண்ணிக்கலாம், அவசரப்படுறாத.
0: என்ன
1: எடுக்கிறேன்?

0: யோ பாடுங்கயா.
1: என்னடா
2: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
1: இது முச்சுதான் ஒரு வேலை.
2: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
2: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
1: வைப் தானே.
2: ரைட்டு.

முடிச்சிடலாமா?

உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜட்டி தாளம் போடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமே சுண்டு

பூத்தமல்லி காத்தடிச்சு பொண்ணு ரூபமாச்சுது, கண்ணு ரெண்டும் பேசுது.

குடி.

0: லக்ஷ்மி, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? பேங்க்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? கோயிலுக்கு போனா சூடம் ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரதில்ல, பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரதில்ல, பக்கத்துல இருக்கிட்ட நையு நையின்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு தரேன். ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
2: அது ஏச்சு, அவரே ஊதி ஊதிரா எழுதினாரு. யூ கேன் யூஸ் திஸ் பேனா, நல்லா எழுதும்.
0: தேங்க் யூ,
2: வெல்கம்.
1: என் பேனாங்க?
0: பேனாவா? ஓ, அது வெறும் ரீஃபில் தானே?
1: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
0: அது தீந்து போச்சுல, தூர போட்டு.
1: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
0: ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில தூக்கி போட்டுட்டேன்.
1: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலான ஃபில்லப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்ங்கள இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்கன்னு போய் தேடுவேன்.
2: என்னாச்சே, எனி ப்ராப்ளம்?
0: அது பேனா மிஸ்ஸிங்.
2: பாப்பா, பேனா மிஸ்ஸிங்கா? எங்க போட்டீங்க?
1: போச்சு, வேற பாத்துறேன். என் பேனா போச்சு.
0: ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன்.
1: எது புது பேனாவா? என்னங்க நீங்க, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இத உனக்கு அப்பா அம்மா சொன்னா ஏத்துக்க முடியுமா?
0: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்?
1: சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கே ரீஃபில் வேணும்.
0: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டா.
2: பாப்பா, ஏ பாப்பா, இத உன் பேனாவா?
0: Thank you.
2: It's okay. It's okay.
3: டேய் டேய், கிளம்பு.
2: It's okay.
0: இந்தாங்க ரீஃபில்.
1: இது இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
0: சூப்பர் கேரக்டர் இருக்கானே.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

0: என்னடா கோட் சட்டலாம் போட வந்திருக்க?
1: டேய், இது என்னோட வெட்டிங் கோட்ரா. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதைத்தான் போட்டு போகணும்னு என் ஒய்ஃபோட அன்பு தொல்ல.
2: அவங்க சொன்னா இந்த வெயில வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்டு போட்டுறதா?
1: வெள்ளக்கார நமக்காக விட்டு போனது இந்த கோட்டையும் கோட்டரையும் தானடா.
2: என்னடா உன் ஒய்ஃப் பார்த்தோன்னு ஆஃப் ஆயிட்டா?
1: அவ ஆஃப் ஆயிட்டாடா. என்ன பார்த்தோடனே கல்யாணத்தன்னைக்கு பார்த்த ஃபீலிங் வந்துருக்கும் அவளுக்கு. சரி, அவங்களாம் அங்கே ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பின்பக்க கதவை மட்டும் திறந்து விடுங்க. நாங்களாம் டிக்கி வழியா உள்ள போய் செட்டில்
3: ஆகிடுங்களா? எங்கடா வரீங்க?
1: என்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் எங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்தன போறோம். தங்கச்சியும் கூட்டி கூட்டி விட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி விட்டு
3: வரோம். இனிமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சத்யாதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்க
1: அதை நீங்க சொல்லாதீங்க. எங்க உயிர் நண்பன் பார்த்தி சொல்லட்டும்.
0: சாரிடா சாரிடா, அப்பா தப்பா சொல்லிட்டாரு.
1: பரவாயில்ல, விடுறா பெரிய மனுஷன்.
0: ஒரு வாரத்துக்குல ஒரு மாசத்துக்கு வராதிங்க.
4: பக்காடு பக்கா மே கேடா போ கேடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

0: தரிக்கிறதும் தரிக்கிறதும்
1: நான்
2: நம்பினா
1: தீரேனா.

0: I'm a bigger boy. Ayya, I'm a bigger boy. Rasa, you have to give me paisa. I'm a bigger boy. Excuse me, ladies and gentlemen. My name is Viking. In 1988, ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒன்று கட்டாயி போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் போட்டுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒன்றும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட் இங்க போடுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்ததுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டியும் முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ் யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா, ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா.
1: 10 பைசா.
0: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட்.
1: நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு?
0: தான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு.
1: இரு, எந்த வருஷம்?
0: 1988. ஹலோ தாய்மார்களே,
1: இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்க கூட யாரெல்லாம் பிரயாணம் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா.
0: போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட் எல்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன், போயேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ்.
1: இதெல்லாம் வேணாம் இப்ப, 10 பைசா போட்டிருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லித்தான் வேணும், சொல்லு.
0: டேய், லட்ச லட்சமா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்ட போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சும் 10 பைசா மாச்சு, பொறிக்கடா.
1: 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா?
0: பெகருக்கு போறது பெகர் பசங்க. I'm a beggar boy, I'm a beggar boy, you have to give me paisa, I'm a beggar boy. Hello brothers and sisters. Hello
2: தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கைக்கால் பொறுத்திக்க தம்பி.
0: Thank you old man. அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க.
2: I'm a beggar தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டிக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே.
0: வலிக்கத்தான் செய்யும் பெருசு.
2: அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன்?
0: இப்படி மாத்தி நிப்பேன்? ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு, இன்னைக்கு கலெக்ஷன் கண்ணமா பேட்டைக்கு தானா?

0: ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே.
1: தற்கொலை பண்றத அனுமதிக்க மாட்டேன். தயவு செய்து யாரி வரணும். நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை. நடந்தும் பாரு, அத்தனையும் பாத. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அத்தி அடுத்த வரத்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா? அப்பா சொல்லி முடிச்சாச்சு. எந்த பிரச்சனை ஆனாலும் ஏண்ட சொல்ல, நான் தீர்த்திக்கிறேன். காரணத்தை சொல்லு, அழுதுகிட்டு இருக்கேன்.
2: எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா.
1: ஆமா, அது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது.
2: ரெண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க.
1: நானா? நமக்குள்ள இருக்கட்டும்.
2: இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். நானா தான் நினைச்சுதான் முடிவு எடுத்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கிற இடத்துலதான் இனிமே நான் இருப்பேன்.
1: போய்கிட்டு இருக்கு. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ்? ஆமா, உன் பேர் என்னம்மா?
2: அஞ்சலி.
1: அஞ்சலி, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப. வணக்கம் சுப்பு.
3: டேய், முழு பேரை சொல்றா? அது என்ன சுப்பு?
1: சாட்டா கூப்பிடு, அது பொறுக்கலையா உங்களுக்கு? சரி,
3: அப்படின்னா
1: நீ ஜாயிண்ட்.
3: யார்மானே? என்னடா யாருன்னு கேட்டா
1: அழுகாம என்னையா பண்ண? ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்னையா பண்ண முடியும்?
3: விவரம் கேட்டா அதை சொல்லு. விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு ஏண்டா அதட்ட?
1: அதட்டலங்க, துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது.
3: வெளியில வந்துருச்சுல, விஷயத்த சொல்லு.
1: கேளுங்க, இந்த பிள்ளை குடும்பத்தோட ஒரு வேன்ல கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணோட குடும்பமே காலி ஆயிருச்சு. ஏதோ தெய்வ அதீனமா இந்த பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சு ரோட்ல அனாதியா நின்னுக்கிறது. மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன்.
3: எங்கம்மா நடந்தது?
1: ரோட்லதான்.
3: ஏய், நான் இடத்த கேட்டேன்.
1: ஏன் ரோடு இடமா தெரியலையா? ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கும்.
3: இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே. சரி, எந்த பேப்பரையும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?
1: அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனங்க.
3: ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல எதுல ஒண்ணுக்கு போன?
1: நான் ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல நான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு.
3: சரி, எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போனேன்?
1: ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க. ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போனேன் நான் கப்பாங்க? மனசு நினைச்சா
3: டே, ரெண்டு ஒரே நேரத்துல நடந்திருக்கு.
1: போட்டு பொழுதுட்டு போயிருவாமா. நான் வந்து அப்படியே இந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன். போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டா நோண்டு பண்ணி வாமா, வேற என்ன
2: பாப்போம்.
3: போகலையா?
4: பொண்ணோட
3: அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்திருக்காரு.
4: என்ன பேர் என்னமா?
2: அஞ்சலி.
4: சரி, பாத்து சேர்த்துங்க.
3: சரி,
4: சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து. அப்படி
1: ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரு. நீ ஏன் என்ன இவ்வளவு உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த? ஊருக்கு தனியா தானே போவ? இருடி,
3: இத பாரா, இன்ன அட்மிஷன் போடல. வேன் நம்பரை சொல்ல, நான் சேர்த்துக்கிறேன்.
1: ஆஹா, எந்த வேன் நம்பரை தருவேன் நான்?
3: ஏய் ஏய் ஏய், ஐயய்யே, இருமா இருமா இருமா இருமா. ஆக்சிடென்ட் பத்தி பேசினா நீ அழுக ஆரம்பிச்சிட இவன் மயக்கம் போட்டு வந்துடுறான். வா வா வா, எங்க போயிருவான்? சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன்.
1: இன்னைக்கு பூரா வடமட்டாம் போட்டிருக்கேன். கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேக்குறானுங்களே.
3: வேன் நம்பர் தெரிஞ்சதா?
1: இல்ல.
5: கொலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல்ல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பா.

0: அட பாவிகளா, ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்கிறான், அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி வைக்கிறத விட்டுபிட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுங்களாடா மனுஷங்களா நீங்க?
1: யோ வேணும்னா என் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு, எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு, வாங்கிட்டு வந்து வச்சேன் சீரியல போட்டான், அதை பார்த்தவரு பொட்டு போயிட்டாரு, அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையிறதுக்காக நாங்க எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சீரியல பாத்து விட்டாரா? அதை ஏண்டா பாத்தாரு? சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னாலயாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே,
1: தூங்காதீங்கடா, குடும்பத்துக்கு ஆகாது.
0: ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி சுகமான பாட்டை போட்டா தூக்கம் வராம என்ன அவன? விடிய விடிய பொட்டா பொட்டா முடிக்கணும்னா ஒரு சண்டை படத்தை போடுங்க.
2: எங்க போன காசா வாங்கி வச்சிருந்த டிவியை உடைச்சிட்டாயா? உடனே உதங்கியா?

0: கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை, வருவாய். தமிழ் என்னமா வந்து
1: விளையாடுங்களா? எனக்கு அர்ஜென்டா யூரின் பாஸ் பண்ணனும், ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன்.
0: யோ, பார்த்தா வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற தமிழ் ஆசிரியர் மாதிரி வர தெரியல. யூரின் பாஸ் பண்ணு இங்கிலீஷ்ல கேக்குற,
1: பின்ன எப்படியா கேட்கணும்?
0: சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா?
1: யோ, அடிவேர் அர்ஜென்டா இருக்கும் போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்த சொல்லியா?
0: அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும், அதுல ஒரு போர்டு மாட்டிருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ணு போ.
1: இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா?
0: எங்க தமிழ்யா, அர்ஜென்ட் ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லங்கற.
1: அப்படியே அர்ஜென்ட் தான் எனக்கும் வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்திட்டானே. வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுடாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா, இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த?
2: நீ எங்க இருந்த?
1: ஒரு குரல் கொடுத்துருக்கலாமேடா, ஸ்டாப் பண்ணிருப்பன்ல.
2: குரல் கொடுத்தயா? நீ கிழக்க பார்த்த, மேற்க பார்த்த,
1: குனிஞ்சு பார்க்க நீ என்ன குரக்கொடையில் பார்க்காடா? டே, கோட்டை அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்கார போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா, நான்
2: வர்றேன்.
1: என்னடா தேர்ற? என்னடா குனிஞ்ச? கல்லு, இது இருக்குடா
2: உனக்கு தாயா?
3: கல்லால வச்சாங்க, இனிமே வண்டி ஓடாது.
1: மண்டைய பொளந்துட்டியடா. ஐயோ, தண்ணீர பிரச்சனைடாண்டா, பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப சிறுநீர்லயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுடா.

0: ஜெகன் மோகனி படத்தை நான் பயத்தோட பார்த்தா நீ ஜெயமாலனோட இடுப்ப பாத்துட்டு சம்ம ஸ்ட்ரக்சர் சொன்னால் தானே நேத்து
1: உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல.
2: மச்சி எம்டி வராரு.
0: என்ன விலகி தெரியாம பூதம் வருது?
3: ஹே டான், எஸ்டர்டே மேரேஜ், டுடே ஐ கம்.
1: சார், ப்ரொஃபஷன் இஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப் சார்.
3: சூப்பர் மா. 5000 இன்கிரிமென்ட். ஓகே.
1: தேங்க்யூ சார், வாங்கிக்கிறேன்.
0: ஏய், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போயும் போய் 5000 ரூபாய் இன்கிரிமென்ட் இங்க வந்து வேலை செய்யற?
3: டான், எஸ்டர்டே நைட் வாட் ஹேப்பன்?
0: முடி ஓட்டின முள்ள மன்றி சொல்ல மாட்டேன்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒடியா ஒடியா ஒடியா ஒடியா ஒடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறேன்.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு.
0: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
1: என்னையா அது கிளிச்சூச்சியம் பார்த்தா முருக வருவாரு, பிள்ளையார் வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களும் மாறிக்கிட்டோம்.
1: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளியில கொண்டாந்துருக்கணும். என்ன கோச்சுக்கிறாரயா, இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அர்ஷத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
1: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக
2: போறேன். கேட்க மாட்டாயம்
1: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு மூணு வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்ட அடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் அப்ப ஈசாக்கு மாதிரியே
3: தெரியுது.
1: அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்ள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள்
4: என்னடா
1: பொசுக்குன்னு மரியாதை பேசிக்கிட்ட. ஏன்னா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிக்கிட்ட ராஸ்கல்.
4: மரியாதை
1: இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்ச.
4: என்ன
1: கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி?
5: சதாம் ஹுசேன் இல்லங்க.
1: சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? என் காத்தாருக்கு பேர வைக்கல போப்பா.
5: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நில்லு.
1: தமிழ்நாடு கிடையாது, இந்தியா. இந்த பாரு
5: போகாத,
1: நின்னா செருப்பு மேல வளர்ந்துருமே.
5: நல்லா இருக்கியா? ஏயா கழுறது அன்ற இந்த செருப்பு எடுத்துட்டு போயா?
1: செருப்ப எடுத்து குடுக்கியா? எரியான் எவனுக்கா தெரியும்?
5: நில்லுன்ற இல்ல.
1: இந்த பாரு நல்ல மனுஷமா நடிக்காத. ஐயோ இறங்குற பச்சிலேயே ஏத்தி விடுறாங்க. ஏய் எவ்வளவு ஆண்டியா நல்லவளோ, எனக்கு தெரியாதவங்க கட்டி போட்டு வந்தேன்.

0: அதாவது ரொம்ப நேரமா நீங்க வாய தவள திறக்கிற மாதிரி திறக்கிறீங்களே தவிர பேச மாட்டேங்கிறீங்க. வாய மூடுங்க, பேசுங்க. இல்ல பேசுறதுக்காக வாய திறக்கலாம்.
1: டாக்டர், ஒரே இல்லூஷனா இருக்கு.
0: இல்லூஷனா?
1: இல்லூஷனா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல.
0: புரியலையே.
1: அதாவது இந்த போன் இருக்கா?
0: இருக்க
1: இருக்க இது இருக்கு, ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு.
0: ஓ, அப்ப இருக்கு.
1: இருக்கு இருக்கு. சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு.
0: அது நோக்கியா இப்ப நிறைய மார்க்கெட்ல மாடல் விட்டுருக்காளோ இல்லையோ?
1: நான் மாடல் பத்தி சொல்ல, மனுஷல் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்.
0: புரியலையே.
1: புரியலையா? புரியும்படியா சொல்லுமா?
0: புரியும்படி சொன்னாதான் புரியும்.
1: ஓகே, அப்ப புரியும்படியாவே சொல்றேன். அதாவது டாக்டர், உலகத்துல எல்லாரும் லவ்ல விழுந்த மாதிரி நானும் ஒரு தர காதல் வாய்ப்பட்டேன்.
0: அது ஒண்ணும் தப்பு இல்லையே.
1: பேரு மது.
0: அது ஒரு பிரச்சனை, மாத்திட்டுலாம் பேர.
1: அது ப்ராப்ளம் இல்ல. அதாவது நானும் அவளும் ரொம்ப
0: கொஞ்சம் விட்டுடு, மூச்சடைக்க போறது
1: இல்ல, அவ்வளவு நெருக்கம்னு சொல்றேன்.
0: சரி சரி சரி.
1: அதீத அன்பே எங்களுக்கு பிரச்சனையா பிரிஞ்சிட்டோம். அவட்ட சொன்னேன், இந்த பார் மது, அதாவது அப்படி எப்படி, அதாவது அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி எப்படி நடந்துக்காத அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம். அவ அப்படி எப்படி நடந்துட்டா, இப்படி எப்படி நடந்துட்டா, அது தப்பு இல்லையா?
0: இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு?
1: மாங்கு மாங்கு லவ் பண்றேன்ல, மாங்கு மாங்கு லவ் பண்ணும் போது லவ் பண்றேன். அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்க, இப்படி இப்படி நடந்துக்க அப்படின்னு சொன்ன பேச்செல்லாம் கேட்டு அவன் வாழ்ந்திருந்தா ஏன் இப்படி நடக்க போகுது?
0: டப்பா, நீ இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. அப்படி எப்படி எல்லாம் இருக்கிறதுனால அப்படி இருக்கா, இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இப்படி இருக்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்புறம் இப்படி இருக்க மாட்டா, இப்படிதான் இருப்போம்.
1: இப்படி இருந்தா எப்படி?
0: இப்படி இருந்தா பம்னாடுகளுக்கு நல்லா இருக்காது.
1: நல்லா இருக்காது. நீ என்ன சொன்ன? யூ மீன் த வேர்ல்ட் மீன் சொன்னியா? இந்த உலகமே எனக்கு நீ தான் சொன்னியா? அப்படி எப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, அப்படி இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, அப்படி
0: டப்பா, நீ ரெண்டு பெரிய அப்படி ரெண்டு சின்ன அப்படி.

0: இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப அந்த பெரிய அப்படிக்கு வா. ஃபர்ஸ்ட் அப்படி
1: அப்படி இருக்குல்ல,
0: அதென்ன
1: ரெஸ்டாரண்ட்.
0: ஓகே, இதென்ன செகண்ட் அப்படி?
1: எனக்கு தெரியாம போன்ல பேசுறேன்.
0: வாட் அபௌட் தி சின்ன அப்படி? சின்ன அப்படி
1: சாஸ் தொடக்கி விட்டது.
0: நெக்ஸ்ட் அப்படி
1: விட்டு போயிட்டது.
0: ஐயோ மடையா மடையா, முதல்ல நீ இதெல்லாம் தெளிவா இப்படித்தான் இருக்கணும் அவ அப்படி எப்படி இருந்திருப்பா? திடீர்னு பாதியில வந்து இப்படிதான் இருக்க கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், எப்படி இருப்பா? அப்படி எல்லாம் இருக்க முடியாது.
1: ஓ முதல்ல சொல்லியிருந்தா அப்படி எப்படி இருந்திருப்பியா?
0: அப்படி எப்படிதான்
1: இருந்திருப்பா?
0: என்ன இங்க நிக்கணுமா?
1: மது இனிமே இப்படி இப்படி நடந்துக்க, அப்படி இப்படி நடந்துக்கணும் முதல்ல சொல்லிட்டா அப்படி இப்படி நடந்துக்குவியா?
0: கரெக்ட், வெரி சிம்பிள். ஐயோ ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெளிவா இருக்க.
1: ஐம் சாரி.
0: போடா பாவி.
1: டாக்டர் இப்ப புரிஞ்சுதா?
0: ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ முதல்ல இருந்தே அப்படி எப்படி பேசிட்டு இருக்கும்போது தெரியும் இப்படி இப்படி ஏதோ நடக்க போகுது. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எப்படிப்பட்ட ஆள்ரா நீ?
1: நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல, நான் நல்ல பையன். எனக்கு என்ன இருக்கு இல்ல இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு.
0: ஐயோ அதுக்கு தீர்வு இங்க கிடைக்காது. ஏதாவது ஆம்பளை டாக்டர் பார்.
1: டாக்டர்
0: அங்கே அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படியே அப்படியே திரும்பாத. ஐயோ காலையில அப்படி எப்படி பேசும்போது எனக்கு தெரியும் இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு. எப்படி எல்லாம் நடந்து போச்சு? இப்படி எல்லாம் ஆளுங்க இருப்பாங்களா? ஐயோ.

0: ஐயே, அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல.
1: ஆமா முங்கா.
0: ஏ வா, ஏ பல்லு பையா, உன் பேர் என்னடா?
2: ஏ பஃபன் கோட், என் பேர் அருண்.
3: அட நம்ம ஊரு யாங்கனே தனியா வந்திருக்கற, உன்ற கூட ஆறு மாறலையா?
2: என் கூட சித்து வந்திருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க?
0: கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏண்டா எங்களை பார்த்தா இந்தியாவுல இருந்து வந்த மாதிரி தெரியலையா?
2: ஏயா இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க?
0: இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கிடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன்.
2: இங்க தட்டி பாரு,
0: அரஞ்சிடுவேன்.
3: அட ஏனுங்க, நீங்க தெரியாத கட்டல வந்து தெரியாத பிள்ளைட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம்.
2: போயா, நீயும் ஷட்டும்
0: போடா, நீயும் பல்லு
3: வாங்க போலாம்ன்ற
2: சித்தா போயா.

0: டவுட்டு நம்பவே முடியலையா?
1: மாப்ள
0: பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ,
1: மம்மி ஆசீர்வாதம்.
2: ஏதாவது பொண்ணு கிட்ட வகையா சிக்கிட்டியா?
1: எஸ்.
2: யாரா?
1: மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவால மாப்ள.
2: ஆமா,
1: அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்ல செட் ஆயிட்டா.
2: சரி, அந்த பொண்ணை மீட்
1: பண்ணிட்டியா? இல்லடா.
2: அவளோட போட்டோவது பார்த்திருக்கியா?
1: சர்ப்ரைஸ் பெறும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன்.
3: மாப்ள நேர்ல முக்கியம் இருந்தா என்னடா
2: பண்ணுவ? போட்டோண்டா பாம.
3: என்ன
1: பண்ணுங்கறேன்
3: போய் பாப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அதை சமாளிச்சிடலாம்.
1: இருக்கீங்க.
4: ஓ ஹாய், இவன் என் ஃப்ரெண்டு ரம்யா.
1: ஹலோ, வணக்கம். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்.
4: ஹாய், ஹாய், வணக்கம்.
1: நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு கோயிலில் நடக்குதுன்னு நினைக்கும் போது.
2: என் பேர் சிவகுமார்.
1: கண்டிப்பாக நான்
4: ஆல்ரெடி கமிட்டட்.
2: ஓகே,
1: இன்னொன்று தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
4: நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை.
2: எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க?
4: 7 வருஷமா லவ் பண்றேன்.
2: எத்தனாவது லவ்?
4: ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க.
0: ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்ணது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்ன ஆச்சரியம்! ஆக்சுவலா நான்
4: சொன்னேன்
0: கேளு கமலே, சொல்றேன் என்னாச்சு?
1: உண்மையா இருக்கணும்ன்றக்காக சட்டை மாத்திர மேட்டர்ல
0: சொல்லிட்டுட்டான்.
1: கமலே கமலே கமலே, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், கமலே கமலே கமலே, சாரிப்பா சாரிப்பா, என் ஃப்ரெண்டு சொன்னான்னு தெரியாம கேட்டேன்.
4: அப்ப நான் மொக்கையா இருந்தா என்ன விட்டுட்டு போயிருப்பல?
1: அதான் உண்மையா ஒத்துக்கிட்டே இல்ல.
4: என்ன ரீசனும் சொல்லாத.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்ட்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்குத்தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா, கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீயும் இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரே ஏமாட்டிக்கிறா?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு கொடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி.
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வாவூசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபர்ஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாழும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சினாங்கோ.
1: பக்தா சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்பில் ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நான்.
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அத்தா பண்ணுறது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில் வைக்கலாம் அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போகிறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமாக தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
0: எங்கே கொடுத்துருக்குற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே அத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். அத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
1: உழைத்து உன்.
0: என்ன அத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டு? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து உன்னை நான் மீட் பண்றேன்.

0: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
1: டயட்ல இருக்கேன்.
0: ஆ, வெரி குட்.
1: அப்பா
2: மாப்பிள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்குதாமே, அதை போட்டு பார்த்தா ட்ரெஸ் இல்லாம தெரியுமாமே.
0: அத வெயி, இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லாம தெரியும்? எல்லாத்தையும் அவுத்து போட்டு பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: என்னத்த சொல்றது மாப்பிள, ஊரே என்ன பாத்து சிரிக்குது.
0: ஊரே உங்களை பாத்து சிரிக்குதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க
3: போங்க மாப்பிள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்பிள காப்பாத்தணும்.
0: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைல ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டின்னு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் மச்சா காமெடியா
4: பாக்குறேன்? நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா?
0: மாலையை கழுத்துமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
1: இருக்காங்க.
0: கை காமிச்சா தப்பாயிராது.
1: சம்பிரதாயம், கை காட்டுங்கோ.
0: சம்பிரதாயமா? அப்ப காமிச்சிட வேண்டியதா? ஹாய், ஹலோ.
1: அச்சோ, அங்க இல்ல, இங்க காட்டுங்கோ. போடுங்கோ. சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ணை அடிச்சுட்டு வாங்கோ.
5: சும்மா ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? மாப்பிள்ள பார்த்து தப்பிச்சு மாட்டாரு. சிரிச்சு மூஞ்சாரு.
0: என்ன மச்சான் ரகசியமா? இங்க வரையும் கேக்குது.

செல்வத்தும் தாழாத செல்விதை துடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

0: கத்தாம இதே மாதிரி நான் உன் வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும்போது நான் உருவி நீ டவுசர் போட்டா என்ன இருக்கும்? அக்ரகாரமே செத்து குண்டு அடிச்சிருக்க மாட்டீங்க.
1: நான் நான் டவுசர் எடுத்து பா.
0: என்ன என்ன என்ன நடந்து பார்க்க முடியதா?
1: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன்.
0: ஈஸ்வரா,
1: அப்புறம் பேச நான் நாக்கு இருக்காது.
0: நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு அக்ரகாரத்துல பொம்பளையா பிறந்து என் உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி.
1: தெரியுதுல்ல,
0: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத.

0: உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா?
1: அத பத்தி யாப்ல நீ கவலைப்படுற? அந்த கல்யாணம் சம்மதி காட்டி போறான். மதுரை வீரல பொம்மைய தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அலேக்கா 100 குலம் எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண
2: மாட்டேன்.
1: யார் சொன்னா?
2: ராஜா சொல்றான்.
1: எந்த நாட்டுக்கு
2: சொல்லட்டுமா?
1: வேணப்பா,
2: துண்டு தோள்லதான் இருக்குமா?
1: எவன் சொன்னா? எங்க வேணாலும் இருக்கலாமே.
2: என்ன பிரச்சனை இப்போ?
1: என்ன பிரச்சனைப்பா? என்ன நான் அந்த பொண்ணை தூக்கி போய் தாலி கிட்ட போறேன் சொன்னேன், நீ அதை எதை வச்சு போயிங்கற?
2: உன்னால முடியுமா அது?
1: ஏன் முடியாது? ஆம்பளப்பா நானு.
2: ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா?
1: எது ஆம்பளங்கிறது?
2: ஏய்
1: சரி சொல் சொல் சொல் சொல் சொல்
2: சொல் மறைக்காத. ராஜா நீ என்ன வெயிட்மா?
0: ஒரு 50 கிலோ இருப்பேங்க.
2: இல்ல புடவை இந்த கையில கல்லாம் போட்டுக்கலாம் சேர்த்தனே.
0: ஆமாங்க.
2: நீ என்னையா வெயிட்?
1: 40
2: ல 2 போச்சுன்னா 38 கிலோ எடையுள்ள நீ 50 கிலோ எடையுள்ள அந்த பொண்ணை தூக்க முடியுமா? முதல்ல நீ உன்ன தூக்க முடியுமா? ரொம்ப உயரம் கூட வேணாதோ, இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா?
1: என்ன நானே தூக்க என்ன?
2: நீ சொல்லுமா,
0: முதல்ல ஒரு சொன்னது செய்யா.
2: ஏய் செய்யா,
1: சரி சரி
2: தூக்கு. ஐயேசா முடியல, உன்னையே உன்னால தூக்க முடியல. நீ எப்படி அந்த பொண்ணை தூக்குவே? போய் தானே ஏமா, இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கிய, உன் வாழ்க்கை
0: என்ன வருது?
2: பாவி மனுஷா,
0: பாவி மனுஷா,
2: அறிவு கட்ட முண்டம்,
0: அறிவு கட்ட முண்டம்.
1: அட எடுத்துமா, தின்னா அந்த பொண்ணை தானா திட்டிட்டு போறோம். இடையில எடுத்து குடுக்கற வேலை வச்சுக்கலாம்.
2: தண்ணியா திட்டுமா?
0: அட பாவி, என்ன ஏமாத்த பாத்தியே. ஏ பாரு, என்னைக்கு உன்னை நீயே தூக்கி காட்டுறியோ அன்னைக்குதான் உனக்கும் எனக்கும் கல்யாணம். போய்
1: அந்த சொல்றான். இந்த அவனுக்கு இதே வேலை இல்லையா?

0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்டு வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்க வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும் பேசாம வா.
0: கூப்பிடுறாங்க தாத்தா. உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் கிண்டல்
1: பண்றானுங்க.
2: நல்லா சர்க்கஸ் பண்ற மேம். நீ
1: யார பாத்திர பொக்க என்ன
3: கையே
2: சும்மா நீட்டு. வெரி ஓல்ட் மேன்.
3: ஒரு கேரக்டர் சிங்க என்ன கடிச்சிச்சு டாக்டர்.
4: மனுஷன் கடிச்ச மாதிரில இருக்கு.
3: ஒரு பொண்ண லவ் பண்ண, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சுட்டா.
4: சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு
3: டாக்டர். அழகான ராட்சசி.
4: ஓ சரி, கடிக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன காதல்ல பல கஷ்டங்களை தாங்கித்தான் ஆகணும். கீப் ட்ரைங். மை காட், யார் இந்த பையன்
1: வந்ததுல இருந்து
5: அப்ப ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
4: வாங்க தாத்தா.
2: லுக்கியர் லுக்கியர் லுக்கியர்
3: தூரமிடா.
2: பாத்தியா, சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி.
3: டாக்டர் இது
4: நான் தான். அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா?
3: இல்ல, உங்களை மாதிரியே ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில இருந்து.
4: ஓஹோ,
3: அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு.
4: ஆச்சரியமா இருக்கே. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
3: ஊசியே குத்துல பேன் இல்லையான்னு கேக்குறேன்.

0: பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: என்ன
2: என்ன
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணுமில்லையே.
1: ஒண்ணு இல்லன்னா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: ஒரு பல்ல கிணம என்ன
1: நடு ரோட்ல உட்காந்துருக்க? அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு, நல்ல நேரம் பார்த்தாக்கி வந்திருக்க. கடவுளா பார்த்தா உன்னைக்கு அனுப்பி வச்சிருக்கேன். இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு. நீ தாப்பா என்ன காப்பாத்தணும். உன்னைய நீ தான் பெரிய தாளாவாச்சே. அது எங்க ஊர்லப்பா? இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா? நீ பரமசிவன் கழுத்துல பாம்பு மாறிப்பா. ஆஹாஹா, ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே. நம்ம பவரை காட்டிட வேண்டிதான். ஹலோ, அவனை ரிலீஸ் பண்ணுங்க.
0: நீ யாரு?
1: யாரா? பகவதி தெரியுமா?
0: தெரியும்.
1: சின்ன பகவதி
0: தெரியாது?
1: தெரியாதா? அவன் வெளியே வரமாட்டான், வந்தா போட்டு தள்ள அவன் போமாட்டான்.
0: யார் அந்த நாதாரி?
1: மரியாதையா பேசியா? நான் தான் சின்ன பகவதி.
0: இங்க என்னது?
1: பயம் இருக்கட்டும். அம்மா அப்பா ஐயா சார்,
0: போலீஸ்காரர் எப்படி கூடுவ
1: சார்னு.
0: டேய் நீ போடா.
1: சரிங்க அப்பா. சின்ன பகவதி, ஓ பவரை காட்டிட்டப்பா. நீ தாதாங்கிற நிரூபிச்சிட்ட
0: பவரா
1: சார். அவன் தான் சார் சொன்ன. என்ன போட்டு சார் அடிக்கிறீங்க?
0: உன்ன தானே சொன்ன.
1: ஆமா,
0: அதுக்கு தான் இந்த அடி. உட்கார உட்கார.
1: டேய் நன்றி கேட்டவனே, கப்புனு எஸ்காப்பாயா போயிட்டா? இரு அவனே வச்சுக்கிறேன்.
0: என்னடா சவுண்ட் விடுறேன்? பகவதி பேர சொல்லி பந்தாவை கட்ட. இப்ப போய்

0: உன்ன மாதிரி நடக்கறான்றதுக்காக இவன் பின்னாடி நடக்க
1: சொல்றியே. இன்னைக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு அவன் தான் ஹீரோ, ஒரு நாள் தானே
2: விட்டுடு. இருந்தாலும் ரொம்ப கேவலமா இருக்கு.
3: என்னடா கேவலமா இருக்கு? படைப்பா, மேன் ஆஃப் த பவர்னா அலகேசன், மேன் ஆஃப் த பியூட்டி.
0: இவனுக்கு பொண்ணு பார்க்க போறதே ஒரு கொடுமை. இதுல நடந்து வேற போனமா, ஜீப்லயாவது போயிருக்கலாம்.
3: ஜீப்ல போனா எவன்டா பொண்ணு கொடுப்பா? ஒரு பென்ஸ் காரு, ஒரு பிளேமத்து காரு, அப்புறம் என்ன,
1: ஒரு மசா மசா
3: அப்படி போனோம். இல்லட்டா நடந்து போயிரணும்.
4: என்ன எல்லாரும் குசலகுமார் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா?
3: மாப்பிள்ளை
1: மாப்பிள்ள
3: தயவு செய்து இந்த டிரெஸ் பத்தி மட்டும் மறந்துடு.
1: சரி
3: போலாமா? ஏங்க வந்தா இதுல மாப்பிள்ள யாரு?
4: எனக்கே சந்தேகமா இருக்குமா, நீயே கேட்டுக்க.
3: லேடிஸ் கேக்குறாங்கல்ல, சொல்லு சொல்லு.
1: மாப்பிள்ள இவருதாமா? ஆனா இவரு போட்டு டிரெஸ் பத்தி நான் மறந்துட்டேன்.
3: படையப்பா, பைத்தியம் வந்துரு. எனக்கு டிரெஸ் வேணா, இந்த கல்யாணம் வேணா, வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியே இருந்துறேன்.
5: மாப்பிள்ள, ட்ரெஸ் இல்லாம தான் அழகா இருக்கிறீங்க, வாங்க மாப்பிள்ள.

நாடி நரம்பு முறுக்க முறுக்க, ரத்தம் மொத்தம் கொதிக்க கொதிக்க, அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க, தொடங்குது ஓங்கார கூத்து.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழி எல்லாம் இருக்கு. ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிரும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில தூக்கு மாத்திரையை வாங்கி விசுக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிரும். இதெல்லாம் விட்டுப்பட்டு தண்டவாளத்தை கொண்டாந்த தலையை விட்டு ரெண்டு துண்டாயி எங்க வாழ்க்கையில என்ன விளையாடுற?
1: அது அவன் தலையெழுத்து. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா?
0: ஏன் காக்கா வலிப்பில்ப்பா, பயத்துல நடக்குதுப்பா.
1: நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மன்னமானாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வெயிக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத.
1: நான் சொல்ல மாட்டேன்.
0: தேங்க்யூப்பா.
1: உங்க முகர கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு பிரியாணி ஏதாவது.
0: பாத்தியா தயா.

0: போயிட்டானே நேரம் பார்த்து பழி வாங்கறானயா? கவர்மெண்ட் எதுக்குடா ரெண்டு ஒளிச்சு அனுப்புது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாச்சா இருக்கணும் தானா அனுப்புது? என்ன நம்மளாம் கிடந்து கத்துதே அப்பனே ஐயனாரு, கெட்டது எதையும் என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துக்கிட்டீங்க, உனக்கு கடா வெட்டி புங்க வைக்கிறையா?
1: ராஸ்கர் கோணப்பள்ளி பிறந்த கொங்காப்பா நடிச்சா விளையாட்டு புடிச்சு தள்ளி விடுறிய, கொஞ்சம் தள்ளி போய் தண்டவாளத்துல இருந்து என்ன நேரம் ரயில் வந்து என்ன ஆகும்?
2: சும்மா தள்ளி விட்டதுக்கு இந்த கத்து கத்துறிய? நேத்து என் மேல ரயில் ஏறி நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி கதறி அழுதுன்னு தெரியுமா?
1: எது செத்ததுக்கு அப்புறம் அழுதியா? என்னடா சொல்ற?
3: ஐ, நான் செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், இதே இடத்துல வெயிட் பண்ணுங்க.
1: அதுவா நீ?

மச்சி நாவத்தல போட்ட ஷோக்கில் போட்டேன்.

0: அல்வா வைத்ததுக்கு பத்தியா?
1: இனிமே நீங்க லேட்டா வந்து அல்வாவோட தான் வரணும்.
0: நல்ல வேலை இந்த பொட்டுனா அந்த தவுள்காரன் கண்ணில் படல, இல்ல என்ன மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பான். கொஞ்சம் தள்ளி உட்காரு, சாப்பிடு சாப்பிடுமா, சும்மா சாப்பிடு. உன் பள்ளி தொண்டையில இந்த அல்வா போறது பல பலன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகிருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன், எப்படி இருக்கு?
2: உங்கள மாதிரியே இருக்குது.
0: இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா.
1: ஐயா அவ்வளவு பழசா?
0: கடை பழசு, இது நேத்து போட்டது.
3: என்னப்பா நேத்து போட்டது? டேய்
0: யாராவ, ஐயோ அண்ணனா.
3: பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்காந்து ரெண்டு பேரு?
0: இது அல்வானே.
3: அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது, அதையா இதுக்கு வாங்கி கொடுத்த?
0: கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன்.
3: நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா?
0: அண்ணன் தப்பா எடுத்துக்கிறாதீங்க, எங்க அம்மா சாகும் போது அல்வா கட்டிச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன்.
3: அது உங்க அம்மா மாதிரி வயசு உள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது.
1: ஐயா என்னங்க இது, போய் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க.
3: அப்படியாமா?
0: அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி.
3: அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பாத்திக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும்
1: அல்வா சாப்பிடுறீங்களா?
3: எனக்கே அல்வாவா? ஓடு.

0: ஏன்பா ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர உங்க பாஸ்?
1: ஆமா ஐயா, இவர் தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
0: ஏ அடங்கொய்யா பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிளை சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
2: எடுத்துங்களானா? காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்க. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லீங்களா?
0: அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர்.
2: பீஸா விட வந்தீங்களா?
0: ஆமா.
2: எதுல வந்தீங்க?
0: சைக்கிள்ல.
2: சைக்கிளுங்க
0: இதா இங்க. ஐயோ என் சைக்கிள் காணமே, ஐயோ என் சைக்கிள் காணமே, ஐயோ எவனே ஆட்டோ போட்டா போல இருக்கே.
2: தட் இஸ் பகவதி.
1: குட் மார்னிங் பா.
2: இதுதான் கடைக்கு வர லட்சணமாட? லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்?
1: சரி நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங் சொல்றேன்.
2: இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா?
1: எதுக்கு பாபா மாதிரியே இன்னும் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ உன்ன அப்பப்ப காட்டி அமிச்சிடலாம் அம்மா.

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்.
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: இங்க இருந்தே போக போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானா? இப்படி இப்படிதான். இது என் சுத்தாம இருக்கு, சுத்திரத்தன இருக்கு. இந்த நம்பர மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 93 கோடி 33 லட்சத்து 36 ஆயிரத்து 930
0: எப்படியாச்சும் வேலை சம்பாதிச்சு வீடு வந்து சேர்றேன். அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன்.
2: புரிஞ்சுக்குவேன்.
0: அது எங்களுக்கு தெரியும். போன் போட்டு பில்
2: என்னன்னு சொல்லி 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய்.
0: ஃபேன் போட்டதுக்கு 8 ரூபாய்?
2: இதை கேட்டுட்டு போட்டேன், அதை கேட்காம போட்டேன்.
0: ஏயா ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு.
2: போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாட்டு போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு நான் போட தெரியாதா? எதுக்காக கையாலேயே பிசிறிக்கிட்டு இருக்கேன்? ஏண்டா கரண்ட் பில் என்ன உங்க அப்பா நான் கொடுப்போம்.
0: ஏயா
2: அதுக்குள்ள
0: வரிசையா பஞ்சாயத்தாரா?
2: பஸ்ல வந்தியா? இப்ப மாத்திர பாரு, பஸ் கண்டுபிடிச்சவன் பேரு என்ன?
0: கண்டுபிடிச்சது யாரு?
2: நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன்.
0: அதை விட்டு இங்க வந்த
2: நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் போட்டு ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதே போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
0: ஒண்ணு
2: விடவே மாட்டேன்.
0: மறந்துருவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேல போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா? நீங்க
2: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
0: மறந்துடு.
2: இப்போ இந்த டேபிள கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ!

மீட்டரு ரவுண்ட் மேட்டரு ஏன் சவுண்ட் ஏத்தப்பா.

0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் மஞ்சு ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய் என்ன
0: ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே என்ன பாத்ரூம் போறா பாத்ரூம் போயிட்டு போவா வெளியே வந்தவன நம்ம லவ் சொல்லி

0: பேசுறது அக்கா தானே.
1: சாரிமா, கண் பீசல, கண் பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ.
0: ஓகே.
1: அது எப்படி கண் பீசல் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது?
2: ஏய், உன்ன அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏன் கக்கூச பாத்துட்டு இருக்க?
1: வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கண் பீசல். தங்கச்சி உள்ள போனா
2: வந்திருக்கும் போயிருப்பா.
1: வரலையே,
2: அது உனக்கு எப்படி தெரியும்?
1: நான் தான் பாத்துக்கிட்டே
2: இருக்கேன். பாத்துருப்பாங்க.
1: ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா.
2: அதுக்கு என்ன?
1: அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்?
2: கதவு திறந்து வந்துருப்பாடா.
1: துறக்காம வர முடியாது.
2: தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்?
1: அக்காவ.
2: அப்ப அக்கா எங்க?
1: வெளியே வந்து உள்ள போயிருக்கா.
2: மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா.
1: ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்குள்ள போயிருக்காப்பா.
2: சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்?
1: உனக்கு கிளியர் ஆச்சா?
2: எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே.
1: தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு?
2: இங்க அக்கா பத்தி மட்டும் பேசு.
1: சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்படுற. போ போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு. தெரியாமப்பா,
2: கவுண்டர் மாறிட்டாடா.
1: எப்பா அவன் கவுண்டரா மாறினா, செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதுயா. போயா.
2: இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா.
1: என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பி வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க?
2: ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன்.
1: 1.5 ரூபாயா?
3: எந்த ஊரு?
4: பழனி.
3: இங்க எங்க வந்தீரு?
4: மணி ஆர்டர் அனுப்ப.
2: மணி ஆர்டர். எதுக்கு நடிச்ச?
1: தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு கேட்கல. அடி பேசாம இருறா.
3: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா?
2: ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க.
4: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல?
3: ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோட வருவான்.
4: தம்பி, பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும்னு நினைச்ச, இங்க பாரு, இறக்கிருவேன்.
1: ஓஹோ, நீயே காது குத்துற பார்த்தி தானா?
4: ஆமா. ஆ சாரி.
1: அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு.
4: ரெண்டு தாலியா?
1: ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல.
4: அப்ப சரி.
1: உள்ள வையா, அப்ப இருந்து நிமித்தன மணியமாவே.
4: என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ.
1: பெருசு, நான் போய் ஒரு டீ
4: அடிச்சிருந்துறேன். உட்கார. எங்கடா உன் ஃப்ரெண்டு?
1: யோ, வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போதும். போ.
4: போனா போகுது. 500 ரூபாயா?
1: ஆமா.
4: இது என்ன?
1: இது கூட தெரியல. மண்ட மண்ட.
4: நடுச்சி எங்க இருக்கு?
1: கொஞ்சம் பேக்.
4: இதா?
1: கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ?
4: போனா போகுது. உச்சி மண்ட தானே?

டிங்கு டக்க டக்க டக்க டிங்கு டக்க டக்க.

0: கன்னித்தீவுல லைலா என்னாச்சு?
1: கவர்ச்சி படம் யாருன்னு பாரு.
2: முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்கே, படிக்க மாட்டீங்களா?
1: அவர் யாரு?
2: கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு.
3: சூப்பர் சூப்பர். அமெரிக்கால ஒரு வேலை பாரு.
2: என்ன படிச்சிருக்க நீ?
3: 4th class ஃபெயில்.
2: சபாஷ், பில் கேட்ஸ் வீட்ல கேட் திறக்கிற வேலை இருக்கு, போறியா?
3: அது அவரே பாக்கட்டும்.
2: உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா.
3: எஸ்கேனா?
2: அது அவர்கிட்ட கேட்டுக்க. பாட்டி, சிகரெட்.
4: டே, உனக்கு நான் உதவணும்டா.
2: சாரி, ஏன் டல்லா இருக்கற? மார்னிங் ஜாகிங் போலையா?
4: டே, போடா. நேத்த விடுத்தேன், வீலி பண்றேன், ஜாலி பண்றேன், போலி பண்றேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிள பின்னால ஏத்தி வச்சிட்டு போய் கீழே தள்ளி விட்டு என்னை இடுப்பு அடிச்சுட்ட. இன்னைக்கு வகர் வச்சுக்கிது, சோறு கூட வாங்கி தர மாட்டேன்ற.
2: சோறு? சோறு எல்லாம் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஃபுல்லா கார்போஹைட்ரேட். நான் உனக்கா சூப்பர் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிளேட்ட கையில படி பாத்தியா? எப்படி
4: என்ன ஜல்லி மாதிரி கொட்டுற?
2: ஜல்லியா? சில்லி மாதிரி பேசக்கூடாது. This is called Kellogg's. எங்க சொல்லு, Kellogg's?
4: அது என்னமோ கேப்பே கூளோ.
2: கரெக்ட், அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. இதுல பால ஊத்தி இன்னைக்கு கெல்லாக்ஸ், நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க.
4: அட சண்டாளிகளா!
2: அத மைக் செட் வச்சு சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. பாட்டி, லுக். ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டபுள் இன்ஜின் போட்டுக்க, பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா?
5: சும்மாரியா? கண்ணு பட்டு போகுது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும்.
2: இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலேயே லோடு, வீட்டிலேயே லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குதையா?
5: அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
2: கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது?
5: அதோ அங்க
2: பாரியா. பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லன்னா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா?
4: ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்?
2: உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி?
4: 30 சேர்த்து 12 குழந்தை எனக்கு.
2: டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏண்டா யூஸ்ல இருந்து வந்தேன்.
4: ஆமா, சாமியே பாத்தீங்களா? அதே வண்டில பிள்ளைய கொண்டு போறேன்.
6: அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்துல 8 குழந்தை பிறந்திருக்கு.
2: அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா?
6: அது மட்டும் இல்ல, அந்த வண்டியில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையால தான் பிரசவம் பார்த்தேன்.
2: அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்குனாப்புல காட்டு.
6: எனக்கு
2: தள்ளி நினைக்கோ.

0: இதுதான் ஜப்பான் கடல், அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்க உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா?
2: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான்.
1: ஏன்டா காட்ட மாட்டேங்கிற?
0: என்னையா சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும் சொன்னையா. இந்த மாதிரி காட்டு மரம் இடத்துல ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம்
1: காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சுற? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு.
1: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவிய? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.

0: போலீஸ்ல எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரே வழி நாமளே போலீஸா மாறுறதுதான். இனி யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது.
1: தண்ணீர் தண்ணீர்னு எழுதியிருக்காங்களே, தண்ணீர் பிரச்சனையை கண்ணீருடன் சொன்ன திரை காவியம். அட பசங்களா, என் கண்ணீருக்கு காரணமே இந்த தண்ணீர் தானடா. அதனாலதானடா எல்லாரும் பார்த்த டைட்டானிக் படத்தை கூட நான் பார்க்கல. இனி தண்ணீர் தண்ணீர் எழுத்த கூட நான் பார்க்க விரும்பல. கிழிச்சிடுற இந்த போஸ்டரை, இந்த தட்டி என்னங்கடா இது? பானை, பைப்பு, அடுப்பு, கள்ளச்சாராயம்.
2: எனக்கு
1: கம்ப்யூட்டர் ஜோசியத்துல தண்ணீர் கண்டம்னு சொன்னானா, இங்க வந்து பார்த்தா தண்ணீர் தண்ணீர்னு ரெண்டு வாட்டி எழுதிருந்துச்சா, எனக்கு ரெண்டு கண்டம் இருக்கும்னு பயந்து டர்னு போஸ்டர் கிழிச்சிட்டேன்.
2: உனக்கு கம்மா தண்ணீர் தான்டா கண்டம், காத்திரத நிலை இல்ல. இந்த ஏதம் அடி குடி. அடடா அப்படிதான்
1: என்ன சரக்குடா இது, அச்ச உன்னை கப்புன்னு தூக்க வேண்டாமானா?
3: அவனை பிடிங்க, போங்க.
2: டேய் ஒரிஜினல் போலீஸ் கம்பெனிங்க, பிடிங்க போங்க.
0: என்ன என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? ஒன்னையும் போலீஸ் துரத்துதா?
4: வேண்டா, கள்ளச்சாராயம் விக்கிறதே தப்பு. நீ எங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்களையே கவலைப்படுத்துறியா?
1: இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு எல்லாமே இறங்கி போச்சு. நான் சத்தியமா கள்ளச்சாராயம் காய்ச்சல சார, எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டாடுங்க சார்.
4: என்னடா கேனோட தண்ணி அடிச்சுட்டு கம்பல் பண்றாங்கன்னு கதை அளக்குறியா?
1: ஏன் சார் முட்டியில அடிச்சுட்டு நடா எப்படி சார் நடக்க முடியும்? இந்த பார்க்க இந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுங்க, கூட்டு போங்க. இப்போ
5: ஒரு பெரிய தீவிரவாதி சார்.
1: அடே குடிமகன்களா, தண்ணீர பிரச்சனை, கடைசியில இந்த தண்ணீரையும் பிரச்சனையா?

0: சார், செம பார்ட்டியா இருக்கு, கரெக்ட் பண்றீங்களா?
1: பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், செட் ஆக மாட்டேங்குது.
0: எவ்வளவு நாளா?
1: அதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து.
0: சார், அப்ப அது உங்க வைஃபா?
1: ஆமா,
0: அதுதான் கும்மு.
2: என்னங்க இங்க வாங்க?
1: என்ன
2: அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வந்தாலும் வெட்டி பேச்சு.
1: வெட்டியா இருக்கேன்றத சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
2: சரி சரி, இது எவ்வளவுமா?
3: வணக்கம் தலைவா.
1: என்ன என்ன போய் தலைவன்றீங்க?
3: தலைவட மச்சான், தலைவன் இல்லாம
1: ட்ராக் அப்படி போகுதா? நம்மள ஹீரோ ஆக்க பாக்குறானுங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட கூடாது, பயன்படுத்திக்கிறேன். இருப்பாங்க. அதையெல்லாம் நீ கண்டுக்காத, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து போட்டுக்க. வாங்கிட்டியா?
2: வாங்கிட்டாங்க.
1: என்ன பீட்ரூட் இந்த கலர்ல இருக்கு?
4: வேற எந்த கலர்லயா இருக்கும்?
3: தலைவர் எதிர்த்து பேசுறேன்.
1: பீட்ரூட்னா இந்த கலர்ல இருக்கணும்.
4: இப்ப இல்லைங்கயா, வந்தோன்னு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
1: அது வா.
2: இதுக்கெல்லாம் பணம்?
4: ஐயோ, அதெல்லாம் வேணாமா?
2: எனங்க வேண்டாங்கிறாங்க.
1: இனிமே எல்லாம் அப்படித்தான், வாங்க போலாம்.
2: உங்களுக்குள்ள இவ்ளோ வீரமா?
1: முள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வீட்டுல நான் ஒரு பனிமலை. ஸ்ட்ரீட்னு இறங்கிட்டேன்னா நான் ஒரு எரிமலை.
2: இப்பதான் புரியுது. ஏங்க கண் கலங்குறீங்க?
1: இல்ல, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டான்ங்கறத இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீயே கண்டுபிடிச்சிட்ட, என்ன விட்டு போயிட மாட்டிய.
2: என்னங்க நீங்க?
1: டைகரை டச் பண்ணாத முள்ள.
2: ஏங்க?
1: என்ன என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு என்கவுண்டர் காத்துக்கிட்டே இருக்கு.
2: சும்மா
1: விளையாடாதீங்க. அப்ப வீட்டுல விளையாடலாம்?

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க, இவ்வளவு தானே? நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: தேங்க் யூ சார்.
2: மச்சான் கிரேட்டா.
3: தேங்க் யூ சார்.
1: எஸ் கே.
4: எங்கடா போய் தொலைஞ்சீங்க?
1: காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு.
2: அவ இப்ப எங்கடா போனா?
4: இதோ உள்ள தான் போனா.
1: என்னடா இது? இந்த பில்டிங்ல எங்கேயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழே வச்சிருக்காங்களா?
2: மிஸ் பண்ணிட்டேன்டா.
5: டேய், டென்ஷன் ஆகாதடா. முத தடவை லவ் பண்றேன், அப்படிதான் இருக்கும்.
2: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
5: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவள பத்தி எல்லா விவரமா டீடைலா உனக்கு சொல்றேன்.
1: இவன் இதையே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரேன்டா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபர அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
3: என்ன கரெக்ட்?

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா. இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

0: உங்களுக்கு ஃபோன்.
1: ஏ ப்ளீஸ் ஜி,
0: உங்க வைஃப்ட இருந்து வந்திருக்கு தான், ரொம்ப அர்ஜென்டா.
1: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
2: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
1: ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
2: இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது, சூசைட் பண்ணிக்குவேன்.
1: என்ன பேசுற நீ சிமி? ஹலோ,
0: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர், இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே. நான் வேணா முடிச்சிடட்டுமா?
1: வேணா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்ன துறக்கட்டுமான்னு
0: சொன்னேன். என் காதல் கேம்பெயின் கேட்டது
1: மப்பிள் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்